0: ஆர் மே பாச்சு
1: இட் யூனியோ ஆர் ரேடியோ
2: sikwe kati wiyamo kopo wing radio ni abei tona nuo kopi ndokote yikaduong yalikina demand ye kere supply da we love
3: another one
2: abei ningo
3: wada no point blank
2: abei ningo ujone diri abei ningo wada no abei

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியும் ஏக்கரே வேர்குவாரோ
0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ யும் ஏக்ரே வேர் குவாரோ
0: அலிஷானி ஹுயுகுகுகு மார் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ இடியுனோ ஆர் ரேடியோ